0: ரங்க வருச பிகச்சு நரவாலி ரங்க வருச
1: ரங்க பரச பிகச்சு நரவாலி ரங்க வருச.